0: ஓலடிய பலத்தம் தவ சிப்பானு யாக்கின் சத்ரியானு பினிலி தானி அவாஸ் மென்தம் மோனுர் பரிசன் பலி பலாரு கவுலானு பக்கான் கலக் சிப்பானு சமலன் பலன்
1: ஐயோ டூலூர் மோனூர் டூலூர் மோனூர் ஐ ஹலை ஹலை ஹலை ஐ டூலூர்